பல்ல தட்டு பரிசா எஸ்பே பேல மங்க பத்தி பல்ல தட்டு பரிசா நிப்ன தலை ஆப்பை சங்கா அத்தியாரம்